சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம்.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்.

நிர்ஜீவ சிலலத்து நாட்டியமாடிம்பங்கள் நிர்ஜீவம் சிலலத்தோம் நாட்டியமாடிம்பங்கள் நேர்ப்புகலிகின சதா சாருவதலு பகுவீர சுதுலச்சே பாடிம்ப நேர்ச்சின பகுவீரம் சிரமுதே பாடிம்ப நேர்ச்சின